0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா, மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: கண்களை திறந்து நாம் உலகத்தை பார்க்கும்போது இயற்கையிலே எத்தனை விதவிதமான படைப்புகள், ஒரே இனத்தைச் சேர்ந்த இரண்டு பொருட்களோ, இரண்டு மரங்களோ, இரண்டு பாறைகளோ ஒரே போல இல்லை. எல்லாம் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களும் அப்படித்தான். மனிதர்கள் எல்லாரும் ஒரே தன்மையை கொண்டவர்கள் என்றாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிலிருந்து வேறுபட்டவனாகவே இருக்கிறான். பல நேரங்களிலே நமக்கு இந்த ஒற்றுமையில் வேற்றுமை என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. ஏன் எல்லா மனிதர்களும் ஒன்றாக செயல்பட வேண்டும், ஒரே மாதிரி அவர்கள் இருக்க வேண்டும், ஒரே மாதிரி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இன்று கொஞ்சம் அதிகமாகி கொண்டு வருகிறது நமது சமுதாயத்திலே. இதோ இங்கே அரிஸ்டோ லுட்விகோ என்ற ஒரு அறிஞர் அழகாக இப்படி சொல்லுகிறார். நேச்சர் மேட் மேன் அண்ட் தென் புரோக் த மோல்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிலைகளை நாம் உருவாக்கும் போது முதலிலே அதற்கான ஒரு அச்சு வார்ப்பை உருவாக்கி அதிலே அந்த சிலைக்கான பொருளை நாம் உள்ளே இட்டு பிறகு அந்த வார்ப்பை நாம் எடுத்துவிட்டால் அங்கே சிலை வருகிறது. இந்த அறிஞர் சொல்லுகிறார், இயற்கையும் மனிதனை இப்படித்தான் படைக்கிறது. ஆனால் ஒரே அச்சுவார்ப்பை வைத்து பல மனிதர்களை இயற்கை உருவாக்குவதில்லை. ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கிய பின் அந்த அச்சுவார்ப்பை அந்த இயற்கை உடைத்து விடுகிறது. அதனால்தான் இரண்டு மனிதர்கள் ஒன்றாக ஒரே விதமாக இருப்பதே கிடையாது. நண்பர்களே, இன்று இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமாகிறது. குடும்பங்களிலும் சரி, நான்கு பேர் சேர்ந்து வாழ்கின்ற சமூகங்களிலும் சரி, சேர்ந்து பணியாற்றுகின்ற இடங்களிலும் சரி, நாம் வாழும் இந்த சமுதாயத்திலும் சரி, ஒன்றை போலவே எல்லாரும் இருக்க வேண்டும், ஒரே விதமாக எல்லாரும் செயல்பட வேண்டும், வாழ வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிக மிக தவறானது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஒரே அச்சுவார்ப்பிலே இரண்டு மனிதர்கள் உருவாக்கப்படவில்லை. எனவே அந்த வேற்றுமையை போற்றுவதும், ஒவ்வொருவருடைய தனித்தன்மையை மதிப்பதும், அவர்களிடத்திலே இருக்கின்ற அந்த தனித்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்வதும், அதை பாராட்டுவதும் மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று என்பதை உணர்ந்து வேற்றுமையிலே ஒற்றுமை என்ற உண்மையை நாம் போற்றி வாழ்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: அவர் பெயர் மரியா.
3: இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைமரியாவின் அன்பு குழந்தைகளே, அவர் பெயர் மரியா என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியாவை பற்றிய சரியான புரிதல், இதற்கு தேவையானவை இரண்டு. முதலாவதாக உண்மையான விசுவாசம் என்னும் நம்பிக்கை. அதாவது கடவுள் விவிலியத்தின் வழியாக, மரியா வழியாக, மரியாவின் செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுத்தக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். இரண்டாவதாக தேவைப்படுவது விவிலியத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மரியாவும் திரு அவையின் மரபு என்னும் பாரம்பரியத்தின் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட மரியாவிற்கான புரிதலும் மிக மிக முக்கியமானவை. சென்ற தொடரில் இதை பற்றித்தான் நாம் பார்த்தோம். இந்த இரண்டில் விசுவாசம் என்னும் நம்பிக்கை நம் அனைவருடமே இருக்கின்றது. அதையும் தாண்டி விவிலியம், மரபு இவைகளில் காணப்படக்கூடிய மரியாவை பற்றிய சரியான புரிதலை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக மரியாவை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், கடவுள் கையாளக்கூடிய ஒரு கருவி, மீட்பரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நபர் என்பதோடு முடக்கிவிடக்கூடாது. இந்த உண்மையான பணியில் மரியாவினுடைய யதார்த்தங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளை பொறுத்த மட்டில் அவருடைய அணுகுமுறை என்ன? கடவுள் தனக்கு வெளிப்படுத்திய திட்டத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக எந்தெந்த சூழல்களில் எந்தெந்த நிலைப்பாடுகளை எடுத்து எதன் அடிப்படையில் மரியா அனைத்தையும் சாதித்தார், அனைத்தையும் செய்து முடித்தார், தனக்கு கொடுக்கப்பட்ட பணியினை எவ்வாறு நிறைவேற்றினார் என்று அவருடைய செயல்பாடுகளையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நான்கு நற்செய்திகளிலும் நாம் பார்ப்போமே, மரியாவின் வாழ்வினை மத்தேயு, மார்க்கு, லூகா, யோவான் இந்த நால்வரும் அவரவர் பாணியில் ஒரு விசுவாச போராட்டமாகத்தான் காட்டியிருக்கின்றார்கள். நன்றாக உற்று பாருங்கள், எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல்களில் எல்லாம் மரியா கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடும் முனைப்போடும் செயல்பட்டு வந்தார் என்பது நமக்கு நன்றாக புலப்படும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளின் மகனை மனிதராக்க போகின்றவர் என்பதற்காக கடவுள் மரியாவுக்கு வசந்த காலத்தில் வீசக்கூடிய தென்றலை போன்ற மென்மையான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. விசுவாச போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை, இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எப்படியெல்லாம் எந்த சூழல்களை எல்லாம் தாண்டி வாழ வேண்டும் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை முறை, அணுகுமுறை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றன. இவற்றை பார்க்க தவறினால் மரியா ஒரு கருவி மட்டுமே, இவற்றையும் பார்த்தால் மரியா நமக்கு ஒரு முன் மாதிரி. எந்த நிலையில் இருக்கின்றோம்? மரியா சந்தித்த துன்பங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், சவால்கள் எல்லாம் நமக்கு தெரியுமா? அடுத்ததாக மரியாவின் அணுகுமுறை என்று பார்த்தோம். மரியாவை ஒரு தனிநபராக நாம் கண்ணுற்றால் அது தவறு. மரியா ஏற்கனவே ஒரு நபரோடு உறவுக்காக நிச்சயிக்கப்பட்டவர். திருமணத்தில் யோசேப்போடு இணைந்து வாழுவேன், அதற்கு நான் தயார் என்கின்ற நிலையில் நிச்சயிக்கப்பட்டவராக இருக்கின்றார். யோசேப்போடு தன்னுடைய உறவினை தொடங்கக்கூடிய நிலை. கபிரியேல் தூதர் நாசரேத்தூரில் மரியாவை சந்தித்த பொழுது நான்கு நபர்களோடு மரியா தன்னுடைய உறவினை தொடங்குகின்றார். கபிரியேல் தூதரிடம் எத்தகைய அணுகுமுறை? கடவுளுடைய வார்த்தையை வாழ்த்தாக கபிரியேல் தூதர் அறிவித்தவுடன் தந்தையாகிய கடவுளோடு மரியா ஏற்படுத்தக்கூடிய உறவு. அந்த திட்டத்தில் கடவுளுடைய மகன் தன்னுடைய உதரத்தில் மனிதராக உருவாகி வளர்ந்து நான் மனிதராக பெற்றெடுக்க வேண்டும். அப்படியென்றால் மகனாகிய கடவுளோடு அவருக்கு இருந்த உறவு, அந்த மகனை, கடவுளாகிய மகனை, முதலும் முடிவும் இல்லாத கடவுளின் மகனை எவ்வாறு அணுகுகின்றார்? கபிரியேல் தூதரின் கூற்றின்படி தூய ஆவியார் உம்மீது எழுந்தருளி வருவார். மரியாவுக்கும் தூய ஆவியாருக்கும் இடையில் எத்தகைய உறவு இருந்திருக்க வேண்டும், மரியா தூய ஆவியாரை எவ்வாறு அணுகுகின்றார் என்று கபிரியேல் தூதரின் ஒரு சந்திப்பில் நான்கு உறவுகளுக்கான அணுகுமுறைகளை மரியா கையாண்டார். அது நமக்கு தெரியுமா? அதற்கு அடுத்த நிலையில் முதலும் முடிவும் இல்லாத கடவுளுடைய மகனை குழந்தையாக பெற்றெடுத்த தருணத்திலிருந்து மனிதராகிய கடவுளின் மகனாகிய இயேசுவோடு மரியாவுக்கு இருந்த உறவு நமக்கு தெரியுமா? பெற்றெடுத்ததோடு அவருடைய கடமையும் உறவும் முடிந்து விட்டதா, அல்லது அதையும் தாண்டி விண்ணேற்றம் வரை, அதையும் தாண்டி முதல் திரு அவையோடு, அதாவது அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தூதர்களோடும் இயேசுவின் சீடர்கள் சீடத்திகளோடும் அவருக்கு இருந்த உறவு, அதுவரை எத்தகைய உறவினை வைத்திருந்தார் என்று நமக்கு தெரியுமா? அதே போன்று இயேசுவை வளர்த்து அவரை பின்பற்றக்கூடிய சூழலில் அவர் சந்தித்த நபர்கள், சந்தித்த யதார்த்தங்கள் இவர்களோடு மரியாவுக்கு இருந்த அணுகுமுறை நமக்கு தெரியுமா? என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறவுகளின் அடிப்படையில் மரியாவை நாம் சிந்தித்திருக்கின்றோமா? அப்பொழுதுதான் இன்று மரியா நம் ஒவ்வொருவரோடு எத்தகைய உறவினை கொள்ள விரும்புகின்றார் என்றும், நீங்களும் நானும் மரியாவோடு எத்தகைய அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும் என்றும் நமக்கு புலப்படும் அல்லவா? இந்த உறவுகளின் மத்தியில் மரியாவை புரிந்து கொள்ளவில்லை என்றால் மரியாவை ஒரு கருவியாக ஒதுக்கி வைத்து விடுவோம். ஆனால் உறவுகளின் மத்தியில் மரியா எவ்வாறு வாழ்ந்தார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, அவரை போன்றே நாமும் கடவுளோடு, அவரை போன்றே நாமும் பிறரோடு உறவு வைத்து வாழ வேண்டும் கடவுளுடைய திட்டத்தின் அடிப்படையில் என்பது நமக்கு புலனாகி, மரியாவை ஓர் உதாரணமாக, ஒரு முன் உதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியும். அவரோடு இருக்கக்கூடிய உறவில் வளர முடியும். அதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமா? உறவுகள் மட்டுமல்ல, மரியாவின் வாழ்க்கையில் நடந்தேறிய ஒவ்வொரு யதார்த்தத்திலும் மரியா அந்த நிகழ்வுகளை எவ்வாறு அணுகினார்? இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையின் சில யதார்த்தங்களை சந்திக்கின்ற பொழுது, சிறிய சிறிய துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது முடங்கி விடுகின்றோம். ஆனால் மரியா தன்னுடைய வாழ்வின் நிகழ்வுகளை எவ்வாறு அணுகினார்? அந்த நிகழ்வுகளை எவ்வாறு அவர் விசுவாச வல்லமையோடு தாண்டி செல்ல முடிந்தது? இதை சிந்தித்திருக்கின்றோமா? சிலுவையின் அடியில் இயேசு ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மரியாவும் நின்று கொண்டிருந்தார் என்று யோவான் நற்செய்தி 19:25-27 வரை வாசிக்கின்ற பொழுது, ஆமா, மரியா நின்று கொண்டிருந்தார், அவ்வளவுதான். ஆனால் எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தார்? அந்த துன்பத்தை அவர் எவ்வாறு அணுகினார்? அந்த துன்பத்தை தாண்டி மரியா எவ்வாறு விசுவாசம் என்னும் நம்பிக்கையோடு இருந்தார் என்பதை சிந்தித்திருக்கின்றோமா? சிலுவை மரணம் என்கின்ற தன் மகன், கடவுளின் மகன், மனிதராகிய கடவுளுடைய மகன், அவருடைய துன்பத்தை எவ்வாறு அவர் தாண்ட முடிந்தது, இறப்பை எவ்வாறு தாண்ட முடிந்தது என்று சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா?

0: செய்திகள். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் எப்போதும் உண்மை, மனித மாண்பு மற்றும் பொதுநலனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சிலியின் சாண்டியாகோவில் July 27-28 நடைபெற்ற திரு அவையின் தகவல் தொடர்பு செயற்கை நுண்ணறிவின் சவால்களும் என்ற 7வது அனைத்துலக கருத்தரங்கில் பங்கேற்றவர்களுக்கு திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பிய செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு கூறியுள்ளார். லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளைச் சேர்ந்த தகவல் தொடர்பாளர்கள், கல்வியாளர்கள், மறைப்பணியாளர்கள் மற்றும் திரு அவை பிரதிநிதிகள் பங்கேற்ற இக்கருத்தரங்கில் திருத்தந்தை மகத்தான மானுடம் திருமடலின் ஒளியில் செயற்கை நுண்ணறிவின் ஒழுக்கவியல், கலாச்சாரம் மற்றும் சமய பரிமாணங்கள் குறித்து ஆராயப்பட்டது. தூய ஆவியின் வழிநடத்தலுடன் செயற்கை நுண்ணறிவின் சவால்களை ஞானத்துடனும் பொறுப்புணர்வுடனும் எதிர்கொண்டு மக்களிடையே சந்திப்பையும் நற்செய்தி அறிவிப்பையும் தகவல் தொடர்பு வளர்க்க வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். மேலும் கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றிய சாண்டியாகோ, பேராயர் கர்தினால் பெர்னாண்டோ சோமாலி அவர்கள் சமூக ஊடகங்கள் மனித உணர்வுகள், உறவுகள் மற்றும் வாழ்வு அனுபவங்களை பிரதிபலிக்கும் உண்மையான மனித வெளிகள் என்று குறிப்பிட்டுள்ளார்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறை வழியாக திரு அவையின் பிறரன்பு பணியை உலகெங்கிலும் தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறார். இதன் மூலம் 5 கண்டங்களிலும் போர், வறுமை மற்றும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கப்படுகின்றன. June 6 நாள் மேட்ரிட்டில் பேசிய திருத்தந்தை பிறரன்பு பணியை தாமதப்படுத்தக் கூடாது என்று வலியுறுத்தினார். இந்த அழைப்பு தேவையில் உள்ள மக்களுக்கு வத்திக்கான் விரைவாகவும் நடைமுறை ரீதியிலும் வழங்கி வரும் மனிதாபிமான உதவி திட்டங்களில் தெளிவாக வெளிப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் லூயிஸ் மரின் டி சான் மார்டின் அவர்கள், கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு எல்லை கிடையாது, துன்பம் எங்கு இருக்கிறதோ அங்கு அது சென்றடைய வேண்டும் என்றும், மனிதரின் துயரங்களுக்கு பதிலளிப்பதில் திரு அவை எப்போதும் விரைவாகவும் அக்கறையுடனும் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். உக்ரைன், காசா மற்றும் லெபனான் நாடுகளில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, மருந்துகள் மற்றும் மனிதாபிமான பொருட்கள் வழங்குவதன் மூலம் திருப்பிடம் தொடர்ந்து அங்குள்ள மக்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறது. சிரியாவில் காரிதாஸ் அமைப்பு மூலமாக 2000 உணவு பட்டலங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. அதேவேளையில் வங்கதேசத்தின் காக்ஸ் கடைவீதியில் உள்ள ரோஹிங்கியா புலம்பெயர்ந்தவர்களுக்கும் சட்டோகிராமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கும் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன.
0: போர்சினியா மற்றும் செர்ஜாகோவினாவில் உள்ள மெட்ஜோ கோர்ஜே கத்தோலிக்க பங்கு திரு அவை அங்குள்ள திருத்தலத்தில் உள்ள முக்கிய வழிபாட்டு இடங்களை சேதப்படுத்திய நாச வேலைகளை கண்டித்துள்ளதுடன், நம்பிக்கையாளர்கள் இதற்கான எதிர்வினையாக கோபத்திற்கு பதிலாக இறைவேண்டல், நோன்பு மற்றும் மன்னிப்புடன் பதிலளிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. July 28 செவ்வாயன்று அதிகாலையில் நிகழ்ந்த இந்த தாக்குதலின் போது அன்னை மரியால் காட்சியளித்த மலையில் உள்ள அன்னையின் சிறுபம் மீது கருப்பு வண்ணம் பூசப்பட்டு சேதப்படுத்தப்பட்டதுடன் அதன் அருகே அவதூறான வாசகங்களும் எழுதப்பட்டிருந்தன. ஒரு நபர் எரிய கூடிய திரவத்தை ஊற்றி புனித யாக்கோபு ஆலயத்தின் வெளிப்புற பலிபீடத்தில் வேண்டுமென்றே தீ வைத்துள்ளார். தீ விரைவாக அணைக்கப்பட்டதால் அங்குள்ள எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. உடனடியாக சுத்தம் செய்து சீரமைக்கும் பணிகளை தொடங்கிய பங்கு திரு அவை திருத்தலத்தை கடவுளையும் அமைதியையும் சந்திக்கும் இடமாக தொடர்ந்து பாதுகாக்க உதவிய தன்னாழ்வர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கு காரணமானவர்கள், மனம் திரும்ப இறைவேண்டல் செய்து வரும் பங்கு திரு அவை, நம்பிக்கையாளர்கள் தீமைக்கு தீமை என்று முடிவெடுக்காமல் அன்பு, மன்னிப்பு மற்றும் நம்பிக்கையின் மூலம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்றும் ஊக்கப்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்து இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள நோக்கம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இத்தகைய சம்பவங்கள் இடம்பெற்ற போதிலும் திருத்தலம் திறந்தே உள்ளது. மேலும் அதன் வழக்கமான ஜப வழிபாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன.
1: வத்திக்கான் வங்கி என பொதுவாக அழைக்கப்படும் மத பணிகளுக்கான நிறுவனமான IOR தனது 2025 ஆண்டிற்கான நிலைத்தன்மை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. திரு அவையின் சமூக கோட்பாட்டின் அடிப்படையில் மனித மாண்பு, பொதுநலம் மற்றும் அறநெறி நிதி நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் தனது உறுதிப்பாட்டை இவ்வறிக்கை மீண்டும் வலியுறுத்துகிறது. 110 மேற்பட்ட நாடுகளில் உள்ள 12,000 அதிகமான கத்தோலிக்க நிறுவனங்கள் மற்றும் திரு அவை பணியாளர்களுக்கு சேவை வழங்கும் IOR சுற்றுச்சூழல், சமூக மற்றும் நல்லாட்சி கொள்கைகளை தனது நிதி நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிறது. கத்தோலிக்க அறநெறிகளுக்கு முரணான மனித உயிர், சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் நல்லாட்சி வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் நிறுவனங்களில் முதலீடு செய்யாத கொள்கையை ஐஓஆர் தொடர்ந்து பின்பற்றுகிறது. 2025 ஆண்டில் ஐஓஆர் 67.6 மில்லியன் யூரோ பொருளாதார மதிப்பை உருவாக்கியதுடன் 51 மில்லியன் யூரோ நிகர லாபத்தையும் பதிவு செய்தது. இதில் 36 விழுக்காடு திருத்தந்தையின் பணிகளுக்கும், 23 விழுக்காடு பணியாளர்களுக்கும், 14 விழுக்காடு வழங்குநர்களுக்கும் ஒதுக்கப்பட்டு மீதமுள்ள தொகை நிறுவனத்தின் நீண்டகால நிலைத்தன்மையை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட்டது.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

Benedict.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா, மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: கண்களை திறந்து நாம் உலகத்தை பார்க்கும்போது இயற்கையிலே எத்தனை விதவிதமான படைப்புகள், ஒரே இனத்தைச் சேர்ந்த இரண்டு பொருட்களோ, இரண்டு மரங்களோ, இரண்டு பாறைகளோ ஒரே போல இல்லை. எல்லாம் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களும் அப்படித்தான். மனிதர்கள் எல்லாரும் ஒரே தன்மையை கொண்டவர்கள் என்றாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிலிருந்து வேறுபட்டவனாகவே இருக்கிறான். பல நேரங்களிலே நமக்கு இந்த ஒற்றுமையில் வேற்றுமை என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. ஏன் எல்லா மனிதர்களும் ஒன்றாக செயல்பட வேண்டும், ஒரே மாதிரி அவர்கள் இருக்க வேண்டும், ஒரே மாதிரி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இன்று கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டு வருகிறது நமது சமுதாயத்திலே. இதோ இங்கே அரிஸ்டோ லுட்விகோ என்ற ஒரு அறிஞர் அழகாக இப்படி சொல்லுகிறார். நேச்சர் மேட் மேன் அண்ட் தென் புரோக் த மோல்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிலைகளை நாம் உருவாக்கும் போது முதலிலே அதற்கான ஒரு அச்சு வார்ப்பை உருவாக்கி அதிலே அந்த சிலைக்கான பொருளை நாம் உள்ளே இட்டு பிறகு அந்த வார்ப்பை நாம் எடுத்துவிட்டால் அங்கே சிலை வருகிறது. இந்த அறிஞர் சொல்லுகிறார், இயற்கையும் மனிதனை இப்படித்தான் படைக்கிறது. ஆனால் ஒரே அச்சுவார்ப்பை வைத்து பல மனிதர்களை இயற்கை உருவாக்குவதில்லை. ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கிய பின் அந்த அச்சுவார்ப்பை அந்த இயற்கை உடைத்து விடுகிறது. அதனால்தான் இரண்டு மனிதர்கள் ஒன்றாக ஒரே விதமாக இருப்பதே கிடையாது. நண்பர்களே, இன்று இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமாகிறது. குடும்பங்களிலும் சரி, நான்கு பேர் சேர்ந்து வாழ்கின்ற சமூகங்களிலும் சரி, சேர்ந்து பணியாற்றுகின்ற இடங்களிலும் சரி, நாம் வாழும் இந்த சமுதாயத்திலும் சரி, ஒன்றைப் போலவே எல்லாரும் இருக்க வேண்டும், ஒரே விதமாக எல்லாரும் செயல்பட வேண்டும், வாழ வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிக மிக தவறானது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஒரே அச்சுவார்ப்பிலே இரண்டு மனிதர்கள் உருவாக்கப்படவில்லை. எனவே அந்த வேற்றுமையை போற்றுவதும், ஒவ்வொருவருடைய தனித்தன்மையை மதிப்பதும், அவர்களிடத்திலே இருக்கின்ற அந்த தனித்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்வதும் அதை பாராட்டுவதும் மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று என்பதை உணர்ந்து வேற்றுமையிலே ஒற்றுமை என்ற உண்மையை நாம் போற்றி வாழ்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: அவர் பெயர் மரியா.
3: இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைமரியாவின் அன்பு குழந்தைகளே, அவர் பெயர் மரியா என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியாவை பற்றிய சரியான புரிதல், இதற்கு தேவையானவை இரண்டு. முதலாவதாக உண்மையான விசுவாசம் என்னும் நம்பிக்கை. அதாவது கடவுள் விவிலியத்தின் வழியாக, மரியா வழியாக, மரியாவின் செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுத்தக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். இரண்டாவதாக தேவைப்படுவது விவிலியத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மரியாவும் திரு அவையின் மரபு என்னும் பாரம்பரியத்தின் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட மரியாவிற்கு

கூடாது. இந்த உண்மையான பணியில் மரியாவினுடைய யதார்த்தங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளை பொறுத்த மட்டில் அவருடைய அணுகுமுறை என்ன? கடவுள் தனக்கு வெளிப்படுத்திய திட்டத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக எந்தெந்த சூழல்களில் எந்தெந்த நிலைப்பாடுகளை எடுத்து எதன் அடிப்படையில் மரியா அனைத்தையும் சாதித்தார், அனைத்தையும் செய்து முடித்தார், தனக்கு கொடுக்கப்பட்ட பணியினை எவ்வாறு நிறைவேற்றினார் என்று அவருடைய செயல்பாடுகளையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நான்கு நற்செய்திகளிலும் நாம் பார்ப்போமே, மரியாவின் வாழ்வினை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த நால்வரும் அவரவர் பாணியில் ஒரு விசுவாச போராட்டமாகத்தான் காட்டியிருக்கின்றார்கள். நன்றாக உற்று பாருங்கள், எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல்களில் எல்லாம் மரியா கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடும் முனைப்போடும் செயல்பட்டு வந்தார் என்பது நமக்கு நன்றாக புலப்படும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளின் மகனை மனிதராக்க போகின்றவர் என்பதற்காக கடவுள் மரியாவுக்கு வசந்த காலத்தில் வீசக்கூடிய தென்றலை போன்ற மென்மையான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. விசுவாச போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை, இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எப்படியெல்லாம் எந்த சூழல்களை எல்லாம் தாண்டி வாழ வேண்டும் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை முறை, அணுகுமுறை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றன. இவற்றை பார்க்க தவறினால் மரியா ஒரு கருவி மட்டுமே, இவற்றையும் பார்த்தால் மரியா நமக்கு ஒரு முன் மாதிரி. எந்த நிலையில் இருக்கின்றோம்? மரியா சந்தித்த துன்பங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், சவால்கள் எல்லாம் நமக்கு தெரியுமா? அடுத்ததாக மரியாவின் அணுகுமுறை என்று பார்த்தோம். மரியாவை ஒரு தனிநபராக நாம் கண்ணுற்றால் அது தவறு. மரியா ஏற்கனவே ஒரு நபரோடு உறவுக்காக நிச்சயிக்கப்பட்டவர். திருமணத்தில் யோசேப்போடு இணைந்து வாழுவேன், அதற்கு நான் தயார் என்கின்ற நிலையில் நிச்சயிக்கப்பட்டவராக இருக்கின்றார். யோசேப்போடு தன்னுடைய உறவினை தொடங்கக்கூடிய நிலை. கபிரியேல் தூதர் நாசரேத்தூரில் மரியாவை சந்தித்த பொழுது நான்கு நபர்களோடு மரியா தன்னுடைய உறவினை தொடங்குகின்றார். கபிரியேல் தூதரிடம் எத்தகைய அணுகுமுறை? கடவுளுடைய வார்த்தையை வாழ்த்தாக கபிரியேல் தூதர் அறிவித்தவுடன் தந்தையாகிய கடவுளோடு மரியா ஏற்படுத்தக்கூடிய உறவு. அந்த திட்டத்தில் கடவுளுடைய மகன் தன்னுடைய உதரத்தில் மனிதராக உருவாகி வளர்ந்து நான் மனிதராக பெற்றெடுக்க வேண்டும். அப்படியென்றால் மகனாகிய கடவுளோடு அவருக்கு இருந்த உறவு, அந்த மகனை, கடவுளாகிய மகனை, முதலும் முடிவும் இல்லாத கடவுளின் மகனை எவ்வாறு அணுகுகின்றார்? கபிரியேல் தூதரின் கூற்றின்படி தூய ஆவியார் உம்மீது எழுந்தருளி வருவார். மரியாவுக்கும் தூய ஆவியாருக்கும் இடையில் எத்தகைய உறவு இருந்திருக்க வேண்டும், மரியா தூய ஆவியாரை எவ்வாறு அணுகுகின்றார் என்று கபிரியேல் தூதரின் ஒரு சந்திப்பில் நான்கு உறவுகளுக்கான அணுகுமுறைகளை மரியா கையாண்டார். அது நமக்கு தெரியுமா? அதற்கு அடுத்த நிலையில் முதலும் முடிவும் இல்லாத கடவுளுடைய மகனை குழந்தையாக பெற்றெடுத்த தருணத்திலிருந்து மனிதராகிய கடவுளின் மகனாகிய இயேசுவோடு மரியாவுக்கு இருந்த உறவு நமக்கு தெரியுமா? பெற்றெடுத்ததோடு அவருடைய கடமையும் உறவும் முடிந்து விட்டதா, அல்லது அதையும் தாண்டி விண்ணேற்றம் வரை, அதையும் தாண்டி முதல் திரு அவையோடு, அதாவது அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தூதர்களோடும் இயேசுவின் சீடர்கள் சீடத்திகளோடும் அவருக்கு இருந்த உறவு, அதுவரை எத்தகைய உறவினை வைத்திருந்தார் என்று நமக்கு தெரியுமா? அதே போன்று இயேசுவை வளர்த்து அவரை பின்பற்றக்கூடிய சூழலில் அவர் சந்தித்த நபர்கள், சந்தித்த யதார்த்தங்கள், இவர்களோடு மரியாவுக்கு இருந்த அணுகுமுறை நமக்கு தெரியுமா?
என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறவுகளின் அடிப்படையில் மரியாவை நாம் சிந்தித்திருக்கின்றோமா? அப்பொழுதுதான் இன்று மரியா நம் ஒவ்வொருவரோடு எத்தகைய உறவினை கொள்ள விரும்புகின்றார் என்றும், நீங்களும் நான்

மரியாவோடு எத்தகைய அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும் என்றும் நமக்கு புலப்படும் அல்லவா? இந்த உறவுகளின் மத்தியில் மரியாவை புரிந்து கொள்ளவில்லை என்றால் மரியாவை ஒரு கருவியாக ஒதுக்கி வைத்து விடுவோம். ஆனால் உறவுகளின் மத்தியில் மரியா எவ்வாறு வாழ்ந்தார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, அவரை போன்றே நாமும் கடவுளோடு, அவரை போன்றே நாமும் பிறரோடு உறவு வைத்து வாழ வேண்டும் கடவுளுடைய திட்டத்தின் அடிப்படையில் என்பது நமக்கு புலனாகி, மரியாவை ஓர் உதாரணமாக, ஒரு முன் உதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியும், அவரோடு இருக்கக்கூடிய உறவில் வளர முடியும். அதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமா? உறவுகள் மட்டுமல்ல, மரியாவின் வாழ்க்கையில் நடந்தேறிய ஒவ்வொரு யதார்த்தத்திலும் மரியா அந்த நிகழ்வுகளை எவ்வாறு அணுகினார்? இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையின் சில யதார்த்தங்களை சந்திக்கின்ற பொழுது, சிறிய சிறிய துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது முடங்கி விடுகின்றோம். ஆனால் மரியா தன்னுடைய வாழ்வின் நிகழ்வுகளை எவ்வாறு அணுகினார்? அந்த நிகழ்வுகளை எவ்வாறு அவர் விசுவாச வல்லமையோடு தாண்டி செல்ல முடிந்தது? இதை சிந்தித்திருக்கின்றோமா? சிலுவையின் அடியில் இயேசு ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மரியாவும் நின்று கொண்டிருந்தார் என்று யோவான் நற்செய்தி 19:25-27 வரை வாசிக்கின்ற பொழுது, ஆமா, மரியா நின்று கொண்டிருந்தார், அவ்வளவுதான். ஆனால் எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தார்? அந்த துன்பத்தை அவர் எவ்வாறு அணுகினார்? அந்த துன்பத்தை தாண்டி மரியா எவ்வாறு விசுவாசம் என்னும் நம்பிக்கையோடு இருந்தார் என்பதை சிந்தித்திருக்கின்றோமா? சிலுவை மரணம் என்கின்ற தன் மகன், கடவுளின் மகன், மனிதராகிய கடவுளுடைய மகன், அவருடைய துன்பத்தை எவ்வாறு அவர் தாண்ட முடிந்தது, இறப்பை எவ்வாறு தாண்ட முடிந்தது என்று சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா?

0: செய்திகள். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் எப்போதும் உண்மை, மனித மாண்பு மற்றும் பொதுநலனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சிலியின் சாண்டியாகோவில் July 27-28 நடைபெற்ற திரு அவையின் தகவல் தொடர்பு செயற்கை நுண்ணறிவின் சவால்களும் என்ற 7வது அனைத்துலக கருத்தரங்கில் பங்கேற்றவர்களுக்கு திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பிய செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு கூறியுள்ளார். லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளைச் சேர்ந்த தகவல் தொடர்பாளர்கள், கல்வியாளர்கள், மறைப்பணியாளர்கள் மற்றும் திரு அவை பிரதிநிதிகள் பங்கேற்ற இக்கருத்தரங்கில் திருத்தந்தை மகத்தான மானுடம் திருமடலின் ஒளியில் செயற்கை நுண்ணறிவின் ஒழுக்கவியல், கலாச்சாரம் மற்றும் சமய பரிமாணங்கள் குறித்து ஆராயப்பட்டது. தூய ஆவியின் வழிநடத்தலுடன் செயற்கை நுண்ணறிவின் சவால்களை ஞானத்துடனும் பொறுப்புணர்வுடனும் எதிர்கொண்டு மக்களிடையே சந்திப்பையும் நற்செய்தி அறிவிப்பையும் தகவல் தொடர்பு வளர்க்க வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். மேலும் கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றிய சாண்டியாகோ, பேராயர் கர்தினால் பெர்னாண்டோ சோமாலி அவர்கள் சமூக ஊடகங்கள் மனித உணர்வுகள், உறவுகள் மற்றும் வாழ்வு அனுபவங்களை பிரதிபலிக்கும் உண்மையான மனித வெளிகள் என்று குறிப்பிட்டுள்ளார்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறை வழியாக திரு அவையின் பிறரன்பு பணியை உலகெங்கிலும் தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறார். இதன் மூலம் 5 கண்டங்களிலும் போர், வறுமை மற்றும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கப்படுகின்றன. June 6 மேட்ரிட்டில் பேசிய திருத்தந்தை பிறரன்பு பணியை தாமதப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். இந்த அழைப்பு தேவையில் உள்ள மக்களுக்கு வத்திக்கான் விரைவாகவும் நடைமுறை ரீதியிலும் வழங்கி வரும் மனிதாபிமான உதவி திட்டங்களில் தெளிவாக வெளிப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் லூயிஸ் மரின் டி சான் மார்டின் அவர்கள், கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு எல்லை கிடையாது, துன்பம் எங்கு இருக்கிறதோ அங்கு அது சென்றடைய வேண்டும் என்றும், மனிதரின் துயரங்களுக்கு பதிலளிப்பதில் திரு அவை எப்போதும் விரைவாகவும் அக்கறையுடனும் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். உக்ரைன், காசா மற்றும் லெபனான் நாடுகளில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, மருந்துகள் மற்றும் மனிதாபிமான பொருட்கள் வழங்குவதன் மூலம் திருப்பிடம் தொடர்ந்து அங்குள்ள மக்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறது. சிரியாவில் காரிதாஸ் அமைப்பு மூலமாக 2000 உணவு பட்டலங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. அதேவேளையில் வங்கதேசத்தின் காக்ஸ் கடை வீதியில் உள்ள ரோஹிங்கியா புலம்பெயர்ந்தவர்களுக்கும் சட்டோகிராமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கும் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன.
0: போர்சினியா மற்றும் செர்ஜாகோவினாவில் உள்ள மெட்ஜோ கோர்ஜே கத்தோலிக்க பங்கு திரு அவை அங்குள்ள திருத்தலத்தில் உள்ள முக்கிய வழிபாட்டு இடங்களை சேதப்படுத்திய நாச வேலைகளை கண்டித்துள்ளதுடன், நம்பிக்கையாளர்கள் இதற்கான எதிர்வினையாக கோவத்திற்கு பதிலாக இறைவேண்டல், நோன்பு மற்றும் மன்னிப்புடன் பதிலளிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. July 28 செவ்வாயன்று அதிகாலையில் நிகழ்ந்த இந்த தாக்குதலின் போது அன்னை மரியால் காட்சியளித்த மலையில் உள்ள அன்னையின் சிறுபம் மீது கருப்பு வண்ணம் பூசப்பட்டு சேதப்படுத்தப்பட்டதுடன் அதன் அருகே அவதூறான வாசகங்களும் எழுதப்பட்டிருந்தன. ஒரு நபர் எரிய கூடிய திரவத்தை ஊற்றி புனித யாக்கோபு ஆலயத்தின் வெளிப்புற பலிப்பிடத்தில் வேண்டுமென்றே தீ வைத்துள்ளார். தீ விரைவாக அணைக்கப்பட்டதால் அங்குள்ள எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. உடனடியாக சுத்தம் செய்து சீரமைக்கும் பணிகளை தொடங்கிய பங்கு திரு அவை திருத்தலத்தை கடவுளையும் அமைதியையும் சந்திக்கும் இடமாக தொடர்ந்து பாதுகாக்க உதவிய தன்னாழ்வர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கு காரணமானவர்கள் மனம் திரும்ப இறைவேண்டல் செய்து வரும் பங்கு திரு அவை நம்பிக்கையாளர்கள் தீமைக்கு தீமை என்று முடிவெடுக்காமல் அன்பு, மன்னிப்பு மற்றும் நம்பிக்கையின் மூலம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்றும் ஊக்கப்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்து இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள நோக்கம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இத்தகைய சம்பவங்கள் இடம்பெற்ற போதிலும் திருத்தலம் திறந்தே உள்ளது. மேலும் அதன் வழக்கமான ஜப வழிபாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன.
1: வத்திக்கான் வங்கி என பொதுவாக அழைக்கப்படும் மத பணிகளுக்கான நிறுவனமான IOR தனது 2025 நிலைத்தன்மை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. திரு அவையின் சமூக கோட்பாட்டின் அடிப்படையில் மனித மாண்பு, பொதுநலம் மற்றும் அறநெறி நிதி நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் தனது உறுதிப்பாட்டை இவ்வறிக்கை மீண்டும் வலியுறுத்துகிறது. 110 மேற்பட்ட நாடுகளில் உள்ள 12,000 அதிகமான கத்தோலிக்க நிறுவனங்கள் மற்றும் திரு அவை பணியாளர்களுக்கு சேவை வழங்கும் IOR சுற்றுச்சூழல், சமூக மற்றும் நல்லாட்சி கொள்கைகளை தனது நிதி நடவடிக்கைகளில் தொடர்ந்து தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிறது. கத்தோலிக்க அறநெறிகளுக்கு முரணான மனித உயிர், சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் நல்லாட்சிக்கு தீங்கு விளைவிக்கும் நிறுவனங்களில் முதலீடு செய்யாத கொள்கையை IOR தொடர்ந்து பின்பற்றுகிறது. 2025 ஆண்டில் IOR 67.6 மில்லியன் யூரோ பொருளாதார மதிப்பை உருவாக்கியதுடன் 51 மில்லியன் யூரோ நிகர லாபத்தையும் பதிவு செய்தது. இதில் 36 விழுக்காடு திருத்தந்தையின் பணிகளுக்கும், 23 விழுக்காடு பணியாளர்களுக்கும், 14 விழுக்காடு வழங்குநர்களுக்கும் ஒதுக்கப்பட்டு மீதமுள்ள தொகை நிறுவனத்தின் நீண்டகால நிலைத்தன்மையை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட்டது.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

allgemeine Befehle. Freudige Zustimmung der Armee.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல் வாழ்த்துகள், நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் 5 செய்யுளில் நாம் நுழைந்திருக்கிறோம். அதில் 2 கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். வழங்கா துறை இழிந்து நீர்போக்கும், ஒப்ப விழைவு இலா பெண்டிர்தோல் சேர்வும், உழந்து விருந்தினராய் வேற்றூர் புகழும், இம்மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி. அரும் துன்பம் காட்டும் நெறிகளுள் இன்று நாம் பார்க்கின்ற கருத்து ஒப்ப விளைவு இலா பெண்டிர்தோல் சேர்வும். அதாவது, தனக்கு ஒப்பாக இணைந்து சிந்திக்க இயலாத ஒரு பெண்ணோடு தகாத உறவு கொள்வதற்கு முயலுகின்ற அந்த வெறித்தனம் இருக்கிறதே, அது இங்கு அழிவை தரும். அது தகாத செயல், அது செய்தக்க அல்ல என்கின்ற ஒரு செயலாக இருக்கும். ஏனென்றால் அத்தகைய பெண்களுடைய அல்லது அத்தகைய ஆட்களுடைய அந்த எண்ணம் திட்டம் என்பது வேறு. அங்கு பணம் ஈட்ட வேண்டும், எப்படியாவது பணத்தை, உடலை கொடுத்தாவது பணத்தை, அப்படிப்பட்ட ஒரு தொழில் தன்மையை இங்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்களே. அல்லது அப்படிப்பட்ட அந்த தொழிலுக்காக இங்கு பல பெண்களை அடிமைப்படுத்தி அதிலேயே அப்படி அதிலிருந்து மீண்டு எழ முடியாத அளவுக்கு வைத்திருக்கிறார்களே. அத்தகைய நிலையில் அந்த ஒரு பெண்ணோடு அப்படிப்பட்ட ஒரு உறவை மேற்கொள்வது என்பது அது அழிவை தரும், அது துன்பத்தை தரும் என்றுதான் இங்கு பதிவு செய்யப்படுகிறது. வள்ளுவர் இந்த குறளில் இத்தகைய ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். பொருட்பொருளால் புன்னலம் தோயார், அருள்பொருள் ஆயும் அறிவினவர். ஆக உண்மையிலேயே நல்ல அரும் பொருட்களை எல்லாம் ஆராய்ந்து உயர்ந்து நிற்கின்ற ஒரு அறிவுடையவர் இப்படிப்பட்ட இந்த பொருளை கொடுத்து ஒருவருடைய இன்பத்தை அல்லது ஒருவர் மூலமாக இன்பத்தை பெறுவதற்கு முயல மாட்டார். காரணம், அது தகாத செயல், தீய செயல். அப்படிப்பட்ட அந்த செயலை செய்வதற்கு எண்ணம் கொண்டாலே அங்கு அழிவு தொடங்கிவிட்டது என்பதுதான் பொருள். ஆக அது ஏதோ ஒரு இல்லத்தில் இருக்கிற ஒரு பெண் என்றாலும், அல்லது இத்தகைய ஒரு அமைப்பு ரீதியாகவே பாலியல் தொழிலை செய்கின்ற ஒரு அமைப்புக்குள் நுழைந்து ஒரு பெண்ணின் தேடுதலும், இவை எல்லாமே இங்கு அழிவுக்குரிய செயல் என்பதாக இங்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்படி என்றால் இது எவ்வளவு தூரத்திற்கு மோசமான ஒரு செயல் என்றால், இங்கே தண்ணீர் ஓடுகிறது, அந்த தண்ணீருக்குள் என்ன கிடக்கிறது என்பது தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில், தெரியாத நிலையில் அங்கே குளிப்பதற்கு, நீந்துவதற்கு ஒருவர் முன் வந்து அங்கு குளிக்கிறார் என்றால் அது கேட்டை விளைவிக்கும். அதை போன்றுதான் இங்கு ஆசையோடு வெறியோடு ஏதோ ஒரு பெண் என்கின்ற வகையிலே அங்கு பணம் கொடுத்து அதன் மூலமாக அவளை அடிமைப்படுத்தி தன் இன்பத்திற்கு பயன்படுத்துகிற அந்த தன்மை என்பது அங்கு தெரியாமல், ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று சொல்கிறார்களே, அப்படி அந்த உண்மையை அறியாமல் அப்படி காலை விடுதல் என்பதாக அது மாறுகிறது. அப்படி என்றால் இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற மாந்தர்கள் எந்த விதமான தகாத செயலும் செய்துவிடக் கூடாது. ஆனால் இப்படி தெரியாத தன்மையில் இங்கு வீழ்ந்து விடாமல் இருப்பதற்குரிய சூழலை உருவாக்காமல், தெரியாத நிலையிலும் கூட எல்லாரை வீழ்த்துகின்ற ஒரு போக்கு இன்று இந்த இணையதளத்தின் வழியாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இங்கு பலரும் அறிவார்கள். நம் வீட்டு பிள்ளைகள் அவர்களுக்கு இந்த தனி அறை, தனி கட்டில், தனி போர்வை, தனி அலைபேசி, இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு இங்கு செய்யக்கூடாத தகாத செயல்களையெல்லாம் செய்வதற்கு அவர்கள் பழகி கொள்கிறார்கள், எண்ணம் கொள்கிறார்கள். இவையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். காரணம், அப்படிப்பட்ட அந்த நிலையில் அந்த எண்ணத்தில் வாழ்கிறவர்கள் அவர்கள் வீழ்கிறார்கள், இழ வேண்டும். ஆனால் வீழ்ந்தே கிடக்கட்டும் என்பதுதான் இன்று இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற அந்த தகாத கயமைத்தனம் கொண்ட அந்த ஆட்சியாளர்கள், தலைவர்கள் அல்லது பெரும் பணக்காரர்கள் அவர்களுடைய நோக்கம். ஏனென்று கேட்காதே, ஏழைகளுக்கு வேணா நீ உணவு கொடுத்துக்க, ஆனால் உணவு ஏன் இந்த ஏழைக்கு இல்லை என்று கேட்காதே. அப்படி கேட்காமல் இருப்பதற்கு நீ முடங்கிக்கிட, மயங்கிக்கிட, அதற்கு நான் இதையெல்லாம் உனக்கு தருகிறேன், இலவயமாக கூட நான் உனக்கு தருகிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்களே, இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எனவே எண்ணம் தூய்மையாகட்டும், தெளிவாகட்டும், துணிவாகட்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டினை நாம் ஏற்கின்ற பொழுது இங்கு அழிவு நம்மை தொற்றிக்கொள்ளாது. எவரையும் அழிவு தொற்றிக்கொள்ளாத வகையில் சூழலை நாம் உருவாக்க வேண்டும், உறுதியேற்போம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சொல் விபச்சாரி. விபச்சாரி என்பது அந்த விபச்சாரம் இவையெல்லாமே சமஸ்கிருத சொல். அது சமஸ்கிருதம் என்பதனாலும் தமிழில் பயன்படுத்தக்கூடாது, அந்த சொல்லே பயன்படுத்தக்கூடாது. அது பயன்படுத்தாத வண்ணம் இங்கு உலகு உருவாக வேண்டும். அப்போ தமிழ் என்னது, அதுக்கு பேர் பாலியல் தொழிலாளர். அவ்வளோதான், விபச்சாரம் என்றால் பாலியல் தொழில், விபச்சாரி என்றால் பாலியல் தொழிலாளர். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
0: இயேசு காவியம் 14. ஓய்வு நாளில் புதுமை. சென்ற உரையில் கப்பர்நாகும் நகரத்தின் அரசு அதிகாரி ஒருவரின் மகன் கொடிய காய்ச்சலால் சாவின் விளிம்பில் இருந்தபோது அவர் இயேசுவை நாடி வந்து விடுத்த உருக்கமான மன்றாட்டை குறித்து சிந்தித்தோம். கானாவில் இருந்தபடியே இயேசு கிறிஸ்து தனது திருவாக்கின் வல்லமையால் தூரத்தில் இருந்த அந்த சிறுவனின் கொடிய காய்ச்சலை முற்றிலும் நீக்கி அவனுக்கு நலமளித்த உன்னத புதுமையையும், அதன் வழியாய் அந்த அதிகாரியின் குடும்பமே விசுவாச பாதையில் இணைந்ததையும் எண்ணி மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக யூதர்களின் பாரம்பரிய முறைமைகளின்படி ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து ஜபக்கூடத்திற்குள் சென்றபோது அங்கே காய்ந்து போன கைகளோடு நின்ற ஒரு நோயாளியை குணப்படுத்தி சடங்குகளை விட மனித நேயமே முதன்மையானது என்று பறைசாற்றிய உன்னத புதுமை குறித்து இன்று காண்போம். ஓய்வு நாள் யூதருக்கு உயர்ந்த நாளாம். ஒரு வேலை செய்யாமல் வாழ வேண்டும். மாய்கின்ற மனிதனுக்கும் நோயை தீர்க்க மருத்துவர்கள் வரமாட்டார் அந்த நாளில். தேயாத வெண்ணிலவாம் இயேசுநாதர் ஜப ஆலயம் ஒன்றில் அன்று சென்றார். காய்ந்தொங்கும் நிலையினிலே தோழி நின்று கைத்தொங்கும் ஒருவனையே அங்கு கண்டார். தன் அறிய அருட்கண்ணால் அவனை பார்த்தார். தாளாத பரிசேயர் குருக்கள்மார்கள் என்ன இவர் செய்வாரோ, ஓய்வு நாளில் இவன் நோயை தீர்ப்பாரோ பார்ப்போம் என்று புன்னகையோடு இருந்தார்கள். இயேசு அந்த புரியாத அப்பாவிதனை பார்த்து, உன் கையை நீட்டு எனச் சொன்னார். கையின் உள்ளிருந்த நோயெல்லாம் நீங்கிற்றாங்கே. என்ன இது, ஓய்வு நாள் தண்ணில் நீங்கள் இச்செயலை செய்ததுதான் சரியா என்று புன்மனது பரிசேயர் அவரை கேட்டார். பூரித்த தோள்களுடன் இயேசு சொன்னார், உன் வீட்டு மறிக்குட்டி திசைகள் தப்பி ஓய்வு நாள் தண்ணில் ஒரு குழியில் வீழ்ந்தால் என்ன செய்வாய், பேசாமல் போவாயா நீ, இம்மனிதன் ஆட்டை விட உயர்ந்தோன் என்று. இயேசு கிறிஸ்து யூதர்களின் மிக கடுமையான சட்டத்திட்டங்களை உடைத்து ஓய்வு நாளில் ஒரு மனிதனின் காய்ந்து போன கையை தனது சொல்லின் வல்லமையால் குணப்படுத்திய உன்னத விவிலிய நிகழ்வை எளிய நற்றமிழில் விவரிக்கிறது. யூதர்களின் பாரம்பரிய சட்டப்படி வாரம் ஒருமுறை வரும் ஓய்வு நாளானது இறைவனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட மிக உயர்ந்த நாளாக கருதப்பட்டது. அந்த நாளில் எந்த ஒரு கடினமான வேலையோ அல்லது அன்றாட பணிகளையோ செய்யாமல் மக்கள் வாழ வேண்டும் என்பது அவர்களின் கடுமையான விதியாகும். அந்நாளில் மனிதர்களுடைய நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ பணிகளை கூட செய்யக்கூடாது என்ற சட்டம் புழக்கத்தில் இருந்தது. மரணத் தருவாயில் இருக்கும் நோயாளிகளுக்கு தவிர சாதாரண நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் யாரும் மருந்து தர அஞ்சிய நாளாக அது விளங்கியது. இத்தகைய சூழலில் உலக மக்களின் அக இருளை அகற்றும் தேயாத வெண்ணிலவாகிய இயேசுநாதர் ஓய்வு நாளில் தமக்குரிய முறைமையின்படி யூதர்களின் ஜபக்கூடத்திற்குள் நுழைந்தார். அங்கே ஜபக்கூடத்தின் ஒரு பகுதியில் ஒரு மனிதன் காய்ந்து போன செயலற்று கிழிந்த கையோடு மிகவும் பரிதாபமாக நின்று கொண்டிருப்பதை கண்டார். அவனது ஒரு கை முற்றிலும் வறண்டு சதைகள் சுருங்கி எவ்வித அசைவுமின்றி தோளிலிருந்து வெறும் தசை துண்டாக தொங்கிக் கொண்டிருந்தது. அவனது இந்த அவல நிலையை கண்ட இயேசு கிறிஸ்து தமக்கே உரிய பேரன்பு நிறைந்த தண்ணி அருட்கண்ணால் அவனை கனிவோடு நோக்கினார்.
3: அதே நேரத்தில் அங்கே கூடியிருந்த யூத மத தலைவர்களான பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் குருக்களும் இயேசுவின் மீது குற்றம் சுமத்த நல்லதொரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தனர். ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது என்ற சட்டத்தை மீறி இந்த மனிதன் ஓய்வு நாளில் இவனது நோயை தீர்த்து புதுமை செய்வாரா மாட்டாரா என்று பார்ப்போம் என்ற வஞ்சக எண்ணத்தோடு இயேசுவையே உற்று நோக்கி கொண்டிருந்தனர். தன்னை சுற்றியிருந்தவர்களின் புன்மனத்து வஞ்சக எண்ணங்களை நன்கு அறிந்திருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து சற்றும் தயங்கவில்லை. சட்டங்களை விட மனித உயிரும் அவனது துயர் துடைப்பதுமே முதன்மையானது என்று கருதினார். அவர் அந்த புரியாத அப்பாவியாகிய நோயாளியை தன் அருகில் அழைத்து, அங்கே கூடியிருந்தவர்கள் அனைவரும் பார்க்கும்படியாக உன்னுடைய காய்ந்த கையை நேராக நீட்டு என்று அதிகாரமும் கனிவும் கலந்த குரலில் கட்டளையிட்டார். இயேசுவின் வார்த்தையை கேட்டு அந்த நோயாளி தன் கையை நீட்டிய அந்த உன்னத வினாடியில் அங்கே ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது. அவனது காய்ந்த கைக்குள் இரத்த ஓட்டம் பாய்ந்து நரம்புகள் உயிர் பெற்று அதுவரை அவனை ஆட்டிப்படைத்த நோயெல்லாம் முற்றிலும் நீங்கி அவனது மற்றொரு கையைப் போலவே அதுவும் முழுமையான சுகம் பெற்றது. இதை கண்டு அங்கிருந்த பரிசேயர்கள் கடும் கோபமுற்றனர். இயேசுவின் அற்புதத்தைக் கண்டு மகிழ்வதற்கு பதிலாக, ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்ற புனிதமான சட்டத்தை மீறி நீர் இந்த செயலை செய்தது எந்த விதத்தில் நியாயமாகும் என்று இயேசுவிடம் புன்மனத்தோடு வாதாடினர். அவர்களின் குறுகிய எண்ணத்தை கண்ட இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு புரியும் வண்ணம் ஓர் எளிய வாழ்வியல் உதாரணத்தை எடுத்துரைக்க தொடங்கினார். உங்களில் ஒருவனுடைய ஆட்டுக்குட்டியோ அல்லது மாடோ தற்செயலாக வழிதப்பி இந்த ஓய்வு நாளில் ஓர் ஆழமான குழியில் வீழ்ந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓய்வு நாள் என்று பேசாமல் வீட்டிற்கு போய்விடுவீர்களா, அல்லது உடனே அதை குழியிலிருந்து தூக்கி காப்பாற்றுவீர்களா என்று வினவினார். மேலும் தொடர்ந்து, உங்கள் சொந்த லாபத்திற்காக ஒரு விலங்கு குழியில் விழுந்தால் அதை ஓய்வு நாளிலும் தூக்கி காப்பாற்றும் நீங்கள் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் அந்த ஆட்டை விட பன்மடங்கு உயர்ந்தவன் அல்லவா? அப்படி இருக்க இவனது துன்பத்தை நீக்குவது எப்படி பாவமாகும் என்று கேட்டு அவர்களின் வாய்களை அடைத்தார். மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட சடங்குகளும் விதிகளும் மனிதர்களின் நன்மைக்காகவே அன்றி மனிதர்களை துன்புறுத்துவதற்காக அல்ல என்ற உன்னத உண்மையை இயேசுவின் இந்த போதனை நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது. இவ்வாறு ஓய்வு நாளிலும் துணிச்சலோடு புதுமை செய்து சடங்குகளை தாண்டிய அன்பு நெறியை உலகிற்கு போதித்த பின்னர் மீட்பராகிய இயேசுநாதர் உலக மக்கள் அனைவரும் உண்மையான ஆன்மீக சுதந்திரத்தை பெற்று வாழும் பொருட்டு தனது நற்செய்தி பயணத்தை அடுத்தடுத்த இடங்களை நோக்கி முன்னெடுத்தார்.

0: செய்திகள். இசை மனித இதயங்களை இறைவனை நோக்கி உயர்த்தும் ஒரு அருட்கொடை என்றும், அது பல்வேறு குரல்களை இசை ஒற்றுமையில் ஒன்றிணைத்து அமைதி, சகோதரத்துவம் மற்றும் ஒத்துழைப்பு நிறைந்த உலகை உருவாக்கும் ஆற்றல் கொண்டது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூலை 29 புதனன்று காஸ்தல் கந்தொல்போவில் உள்ள திருத்தந்தையரின் தோட்டத்தில் அமைந்துள்ள போர்கோ லவ்தாதோ சி மையத்தில் இடம்பெற்ற அமைதியின் புகழ்பாடல் என்ற ஜப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, விண்ணக ஒற்றுமை இறைவனை தியானிப்பதிலிருந்து பிறக்கிறது என்றும், இசையின் அழகு மனிதரை அழகின் முழுமையான ஆதாரமாகிய இறைவனை சந்திக்க அழைக்கிறது என்றும் கூறினார். புனித பிரான்சிஸ் அசிசியின் மறைவின் 800 நினைவு விழாவை ஒட்டி ஆண்ட்ரியா ஸ்போர்செல்லி அறக்கட்டளை இணைந்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. உலக புகழ்பெற்ற பாடகர் ஆண்ட்ரியா போர்செல்லி மற்றும் உகாண்டா, புனித பூமி, இத்தாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 164 சிறார்கள் மற்றும் இளைஞர்களை கொண்ட ABF வாய்ஸ் ஸ்கொயர் குழுவினருடன் கலந்து கொண்ட திருத்தந்தை, இளைஞர்கள் தங்களுக்கு கடவுள் வழங்கிய திறமைகளை வளர்த்து கொண்டு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தமும் மகிழ்ச்சியும் ஆண்டவரிடம்தான் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் இளைஞர்கள் அவர்களது குடும்பங்கள் மற்றும் நாடுகளுக்காக தொடர்ந்து இறைவேண்டல் செய்வதாக உறுதியளித்த திருத்தந்தை, வன்முறையால் பாதிக்கப்பட்ட உலக நாடுகளில் அமைதி நிலவ சிறப்பு இறைவேண்டலும் மேற்கொண்டார்.
1: கடந்த ஜூன் 15 சீனாவில் உள்ள மங்கோலியா தன்னாட்சி மாநிலத்தில் அமைந்துள்ள பாமிங் மறை மாவட்டத்தின் துணை ஆயராக அருள்பணி பிரான்சிஸ் சேவியர் துவான் யோங்குன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். திருப்பிடத்திற்கும் சீன மக்கள் குடியரசுக்கும் இடையிலான இடைக்கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திருத்தந்தை 14 லியோ அவர்களால் இந்நியமனம் வழங்கப்பட்டது. கடந்த ஜூலை 29 பாமிங் நகரில் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட ஆயர் யோங்குன் அவர்கள் 1980 டிசம்பர் 6 உள் மங்கோலியாவின் ஹாங்ஜின் ஹவுகி பகுதியில் பிறந்தார். 2000 முதல் 2007 வரை ஹெபை இறையியல் கல்லூரியில் கல்வி பயின்ற அவர் பின்னர் 2008 முதல் 2013 வரை பெய்ஜிங் பல்கலைக்கழகம் மற்றும் பெய்ஜிங் அயல் மொழிகள் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி மேற்கொண்டார். 2011 ஜனவரி 1 பாமிங் மறை மாவட்டத்திற்காக அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட அவர் 2013 முதல் 2016 வரை தைவானில் உள்ள ஃபூஜென் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் தனது மேற்படிப்பை தொடர்ந்தார். தாய் மறை மாவட்டத்திற்கு திரும்பிய பின்னர் 2016 முதல் 2020 வரை மறை மாவட்ட உருவாக்க மையத்தின் இயக்குநராக பணியாற்றினார்.
0: மனித மாண்பையும் பொது நலனையும் மையமாக கொண்ட நிலையான நகரங்களை உருவாக்க வீடற்றோர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை அரசுகள் முதன்மை பணியாக கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் அவையில் திருப்பீடத்தின் நிரந்தர பார்வையாளர் குழு வலியுறுத்தியுள்ளது. புதிய நகரப்புற செயல் திட்டத்தின் 10 நிறைவை ஒட்டி நியூயார்க் நகரில் நடைபெற்ற 2026 ஐக்கிய நாடு உயர்மட்ட கூட்டத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில், வீடு என்பது வணிக பொருளாகவோ நிதி சொத்தாகவோ கருதப்படக்கூடாது, அது ஒவ்வொரு மனிதருக்கும் உரிய அடிப்படை மனித உரிமை என திருப்பீடம் வலியுறுத்தியுள்ளது. வீடற்ற நிலை, பாதுகாப்பு நிலைத்தன்மை, வீடற்ற நிலை, பாதுகாப்பு நிலைத்தன்மை, தனி உரிமை மற்றும் சமூகத்தில் சேர்ந்திருக்கும் உணர்வை மனிதர்களிடமிருந்து பறிப்பதோடு பல அடிப்படை மனித உரிமைகளையும் மறுத்து குடும்பங்களை வறுமை மற்றும் புறக்கணிப்பின் சுழற்சிக்குள் தள்ளுகிறது என்றும் அந்த அறிக்கை கவலை தெரிவித்துள்ளது. திருத்தந்தை அவர்களின் மகத்தான மானுடம் திருமடலை மேற்கொள் காட்டிய திருப்பீடம் உண்மையான வளர்ச்சி மனிதரை மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மலிவு விலையில் தர வீடுகள், ஒருங்கிணைந்த சமூக சேவைகள் மற்றும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, மனநல பிரச்சினைகள், போதை பழக்கம், குடும்ப சீர்குலைவு, இடம்பெயர்வு, போர் மற்றும் மோதல்கள் போன்ற வீடற்ற நிலைக்கான அடிப்படை காரணங்களை நீக்கும் கொள்கைகளில் அரசுகள் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் திருப்பீடம் கேட்டுக் கொண்டுள்ளது.
1: சிலுவையின் வெளிப்படையான தோல்வியை கிறிஸ்துவின் உயிர்ப்பு வெற்றியாக மாற்றியதன் மூலம் கிறிஸ்துவின் உயிர்ப்பே மனித துன்பங்களுக்கு கடவுளின் உச்சகட்ட பதில் என்று நியூசிலாந்திற்கான திருத்தந்தையின் அரசு தூதரும் பசிபிக் பகுதிக்கான திருத்தந்தையின் பிரதிநிதியுமான பேராயர் காபோர் பின்டர் அவர்கள் கூறினார். 2 போது ஜப்பானிய ஆக்கிரமிப்பில் இருந்து குவாம் விடுதலை பெற்றதன் 82 நிறைவையொட்டி ஜூலை 21 ஹகத்னாவில் அமைந்துள்ள டல்ஸ் நோம்ப்ரே டி மரியா பெருங்கோவிலில் திருப்பலி நிறைவேற்றிய போது பேராயர் காபோர் பின்டர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அகானா உயர்மறை மாவட்ட பேராயர் ரியான் பி ஜிமினஸ் மற்றும் அங்குள்ள அருள் பணியாளர்களுடன் இணைந்து திருப்பலியை நிறைவேற்றிய பேராயர் காபோர் பின்டர் அவர்கள் குவாம் மக்களுக்காகவும் குறிப்பாக 2 துயர அனுபவங்களையும் நினைவுகளையும் இன்னும் சுமந்து வாழும் போரில் உயிர் பிழைத்தவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் திருத்தந்தை 14 லியோ அவர்களின் ஆன்மீக நெருக்கத்தையும் இறைவேண்டல்களையும் தெரிவித்தார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல் வாழ்த்துகள், நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் 5 செய்யுளில் நாம் நுழைந்திருக்கிறோம். அதில் 2 கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். வழங்கா துறை இழிந்து நீர்போக்கும், ஒப்ப விழைவு இலா பெண்டிர்தோள் சேர்வும், உழந்து விருந்தினராய் வேற்றூர் புகழும், இம்மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி. அரும் துன்பம் காட்டும் நெறிகளுள் இன்று நாம் பார்க்கின்ற கருத்து ஒப்ப விளைவு இல்லா பெண்டிர்தோள் சேர்வும். அதாவது தனக்கு ஒப்பாக இணைந்து சிந்திக்க இயலாத ஒரு பெண்ணோடு தகாத உறவு கொள்வதற்கு முயலுகின்ற அந்த வெறித்தனம் இருக்கிறதே, அது இங்கு அழிவை தரும். அது தகாத செயல், அது செய்தக்க அல்ல என்கின்ற ஒரு செயலாக இருக்கும். ஏனென்றால் அத்தகைய பெண்களுடைய அல்லது அத்தகைய ஆட்களுடைய அந்த எண்ணம் திட்டம் என்பது வேறு. அங்கு பணம் ஈட்ட வேண்டும், எப்படியாவது பணத்தை, உடலை கொடுத்தாவது பணத்தை, அப்படிப்பட்ட ஒரு தொழில்தன்மையை இங்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்களே. அல்லது அப்படிப்பட்ட அந்த தொழிலுக்காக இங்கு பல பெண்களை அடிமைப்படுத்தி அதிலேயே அப்படி அதிலிருந்து மீண்டு எழ முடியாத அளவுக்கு வைத்திருக்கிறார்களே. அத்தகைய நிலையில் அந்த ஒரு பெண்ணோடு அப்படிப்பட்ட ஒரு உறவை மேற்கொள்வது என்பது அது அழிவை தரும், அது துன்பத்தை தரும் என்றுதான் இங்கு பதிவு செய்யப்படுகிறது. வள்ளுவர் இந்த குறளில் இத்தகைய ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். பொருட்பொருளால் புன்னலம் தோயார், அருள்பொருள் ஆயும் அறிவினவர். ஆக உண்மையிலேயே நல்ல அரும் பொருட்களை எல்லாம் ஆராய்ந்து உயர்ந்து நிற்கின்ற ஒரு அறிவுடையவர். இப்படிப்பட்ட இந்த பொருளை கொடுத்து ஒருவருடைய இன்பத்தை அல்லது ஒருவர் மூலமாக இன்பத்தை பெறுவதற்கு முயல மாட்டார். காரணம், அது தகாத செயல், தீய செயல். அப்படிப்பட்ட அந்த செயலை செய்வதற்கு எண்ணம் கொண்டாலே அங்கு அழிவு தொடங்கிவிட்டது என்பதுதான் பொருள். ஆக அது ஏதோ ஒரு இல்லத்தில் இருக்கிற ஒரு பெண் என்றாலும், அல்லது இத்தகைய ஒரு அமைப்பு ரீதியாகவே பாலியல் தொழிலை செய்கின்ற ஒரு அமைப்புக்குள் நுழைந்து ஒரு பெண்ணின் தேடுதலும், இவை எல்லாமே இங்கு அழிவுக்குரிய செயல் என்பதாக இங்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்படி என்றால் இது எவ்வளவு தூரத்திற்கு மோசமான ஒரு செயல் என்றால், இங்கே தண்ணீர் ஓடுகிறது, அந்த தண்ணீருக்குள் என்ன கிடக்குது என்பது தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில், தெரியாத நிலையில் அங்கே குளிப்பதற்கு நீந்துவதற்கு ஒருவர் முன் வந்து அங்கு குளிக்கிறார் என்றால் அது கேட்டை விளைவிக்கும். அதை போன்றுதான் இங்கு ஆசையோடு வெறியோடு ஏதோ ஒரு பெண் என்கின்ற வகையிலே அங்கு பணம் கொடுத்து அதன் மூலமாக அவளை அடிமைப்படுத்தி தன் இன்பத்திற்கு பயன்படுத்துகிற அந்த தன்மை என்பது அங்கு தெரியாமல், ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று சொல்கிறார்களே, அப்படி அந்த உண்மையை அறியாமல் அப்படி காலை விடுதல் என்பதாக அது மாறுகிறது. அப்படி என்றால் இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற மாந்தர்கள் எந்த விதமான தகாத செயலும் செய்துவிடக்கூடாது. ஆனால் இப்படி தெரியாத தன்மையில் இங்கு வீழ்ந்து விடாமல் இருப்பதற்குரிய சூழலை உருவாக்காமல், தெரியாத நிலையிலும் கூட எல்லாரை வீழ்த்துகின்ற ஒரு போக்கு இன்று இந்த இணையதளத்தின் வழியாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இங்கு பலரும் அறிவார்கள். நம் வீட்டு பிள்ளைகள் அவர்களுக்கு இந்த தனி அறை, தனி கட்டில், தனி போர்வை, தனி அலைபேசி, இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு இங்கு செய்யக்கூடாத தகாத செயல்களையெல்லாம் செய்வதற்கு அவர்கள் பழகி கொள்கிறார்கள், எண்ணம் கொள்கிறார்கள். இவையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். காரணம், அப்படிப்பட்ட அந்த நிலையில் அந்த எண்ணத்தில் வாழ்கிறவர்கள் அவர்கள் வீழ்கிறார்கள், இழ வேண்டும். ஆனால் வீழ்ந்தே கிடக்கட்டும் என்பதுதான் இன்று இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற அந்த தகாத கயமைத்தனம் கொண்ட அந்த ஆட்சியாளர்கள், தலைவர்கள் அல்லது பெரும் பணக்காரர்கள் அவர்களுடைய நோக்கம். ஏனென்று கேட்காதே. ஏழைகளுக்கு வேணா நீ உணவு கொடுத்துக்க, ஆனால் உணவு ஏன் இந்த ஏழைக்கு இல்லை என்று கேட்காதே. அப்படி கேட்காமல் இருப்பதற்கு நீ முடங்கி கிட, மயங்கி கிட, அதற்கு நான் இதையெல்லாம் உனக்கு தருகிறேன், இலவயமாக கூட நான் உனக்கு தருகிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்களே, இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எனவே எண்ணம் தூய்மையாகட்டும், தெளிவாகட்டும், துணிவாகட்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டினை நாம் ஏற்கின்ற பொழுது இங்கு அழிவு நம்மை தொற்றிக்கொள்ளாது. எவரையும் அழிவு தொற்றிக்கொள்ளாத வகையில் இச்சூழலை நாம் உருவாக்க வேண்டும், உறுதியேற்போம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சொல் விபச்சாரி. விபச்சாரி என்பது அந்த விபச்சாரம் இவையெல்லாமே சமஸ்கிருத சொல். அதை அது சமஸ்கிருதம் என்பதனாலும் தமிழில் பயன்படுத்தக்கூடாது, அந்த சொல்லே பயன்படுத்தக்கூடாது. அது பயன்படுத்தாத வண்ணம் இங்கு உலகு உருவாக வேண்டும். அப்போ தமிழ் என்னது, அதுக்கு பேர் பாலியல் தொழிலாளர். அவ்வளோதான், விபச்சாரம் என்றால் பாலியல் தொழில், விபச்சாரி என்றால் பாலியல் தொழிலாளர். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
3: இயேசு காவியம் 14 ஓய்வு நாளில் புதுமை. சென்ற உரையில் கப்பர்நாகும் நகரத்தின் அரசு அதிகாரி ஒருவரின் மகன் கொடிய காய்ச்சலால் சாவின் விளிம்பில் இருந்தபோது அவர் இயேசுவை நாடி வந்து விடுத்த உருக்கமான மன்றாட்டை குறித்து சிந்தித்தோம். கானாவில் இருந்தபடியே இயேசு கிறிஸ்து தனது திருவாக்கின் வல்லமையால் தூரத்தில் இருந்த அந்த சிறுவனின் கொடிய காய்ச்சலை முற்றிலும் நீக்கி அவனுக்கு நலமளித்த உன்னத புதுமையையும், அதன் வழியாய் அந்த அதிகாரியின் குடும்பமே விசுவாச பாதையில் இணைந்ததையும் எண்ணி மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக யூதர்களின் பாரம்பரிய முறைமைகளின்படி ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து ஜபக்கூடத்திற்குள் சென்றபோது அங்கே காய்ந்து போன கைகளோடு நின்ற ஒரு நோயாளியை குணப்படுத்தி சடங்குகளை விட மனித நேயமே முதன்மையானது என்று பறைசாற்றிய உன்னத புதுமை குறித்து இன்று காண்போம். ஓய்வு நாள் யூதருக்கு உயர்ந்த நாளாம். ஒரு வேலை செய்யாமல் வாழ வேண்டும். மாய்கின்ற மனிதனுக்கும் நோயை தீர்க்க மருத்துவர்கள் வரமாட்டார் அந்த நாளில். தேயாத வெண்ணிலவாம் இயேசுநாதர் ஜப ஆலயம் ஒன்றில் அன்று சென்றார். காய்ந்தொங்கும் நிலையினிலே தோழி நின்று கைத்தொங்கும் ஒருவனையே அங்கு கண்டார். தன் அறிய அருட்கண்ணால் அவனை பார்த்தார். தாளாத பரிசேயர் குருக்கள்மார்கள் என்ன இவர் செய்வாரோ, ஓய்வு நாளில் இவன் நோயை தீர்ப்பாரோ பார்ப்போம் என்று புன்னகையோடு இருந்தார்கள். இயேசு அந்த புரியாத அப்பாவிதனை பார்த்து, உன் கையை நீட்டு எனச் சொன்னார். கையின் உள்ளிருந்த நோயெல்லாம் நீங்கிற்றாங்கே. என்ன இது, ஓய்வு நாள் தண்ணில் நீங்கள் இச்செயலை செய்ததுதான் சரியா என்று புன்மனது பரிசேயர் அவரை கேட்டார். பூரித்த தோள்களுடன் இயேசு சொன்னார், உன் வீட்டு மறிக்குட்டி திசைகள் தப்பி ஓய்வு நாள் தண்ணில் ஒரு குழியில் வீழ்ந்தால் என்ன செய்வாய், பேசாமல் போவாயா நீ, இம்மனிதன் ஆட்டை விட உயர்ந்தோன் என்று. இயேசு கிறிஸ்து யூதர்களின் மிக கடுமையான சட்டதிட்டங்களை உடைத்து ஓய்வு நாளில் ஒரு மனிதனின் காய்ந்து போன கையை தனது சொல்லின் வல்லமையால் குணப்படுத்திய உன்னத விவிலிய நிகழ்வை எளிய நற்றமிழில் விவரிக்கிறது. யூதர்களின் பாரம்பரிய சட்டப்படி வாரம் ஒருமுறை வரும் ஓய்வு நாளானது இறைவனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட மிக உயர்ந்த நாளாக கருதப்பட்டது. அந்த நாளில் எந்த ஒரு கடினமான வேலையோ அல்லது அன்றாட பணிகளையோ செய்யாமல் மக்கள் வாழ வேண்டும் என்பது அவர்களின் கடுமையான விதியாகும். அந்நாளில் மனிதர்களுடைய நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ பணிகளை கூட செய்யக்கூடாது என்ற சட்டம் புழக்கத்தில் இருந்தது. மரணத் தருவாயில் இருக்கும் நோயாளிகளுக்கு தவிர சாதாரண நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் யாரும் மருந்து தர அஞ்சிய நாளாக அது விளங்கியது. இத்தகைய சூழலில் உலக மக்களின் அக இருளை அகற்றும் தேயாத வெண்ணிலவாகிய இயேசுநாதர் ஓய்வு நாளில் தமக்குரிய முறைமையின்படி யூதர்களின் ஜபக்கூடத்திற்குள் நுழைந்தார். அங்கே ஜபக்கூடத்தின் ஒரு பகுதியில் ஒரு மனிதன் காய்ந்து போன செயலற்று கிழிந்த கையோடு மிகவும் பரிதாபமாக நின்று கொண்டிருப்பதைக் கண்டார். அவனது ஒரு கை முற்றிலும் வறண்டு சதைகள் சுருங்கி எவ்வித அசைவுமின்றி தோளிலிருந்து வெறும் தசை துண்டாக தொங்கிக் கொண்டிருந்தது. அவனது இந்த அவல நிலையைக் கண்ட இயேசு கிறிஸ்து தமக்கே உரிய பேரன்பு நிறைந்த தண்ணி அருட்கண்ணால் அவனை கனிவோடு நோக்கினார். அதே நேரத்தில் அங்கே கூடியிருந்த யூத மத தலைவர்களான பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் குருக்களும் இயேசுவின் மீது குற்றம் சுமத்த நல்லதொரு வாய்ப்பை தேடிக் கொண்டிருந்தனர். ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது என்ற சட்டத்தை மீறி இந்த மனிதன் ஓய்வு நாளில் இவனது நோயை தீர்த்து புதுமை செய்வாரா மாட்டாரா என்று பார்ப்போம் என்ற வஞ்சக எண்ணத்தோடு இயேசுவையே உற்று நோக்கி கொண்டிருந்தனர். தன்னை சுற்றியிருந்தவர்களின் புன்மனத்து வஞ்சக எண்ணங்களை நன்கு அறிந்திருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து சற்றும் தயங்கவில்லை. சட்டங்களை விட மனித உயிரும் அவனது துயர் துடைப்பதுமே முதன்மையானது என்று கருதினார். அவர் அந்த புரியாத அப்பாவியாகிய நோயாளியை தன் அருகில் அழைத்து, அங்கே கூடியிருந்தவர்கள் அனைவரும் பார்க்கும்படியாக உன்னுடைய காய்ந்த கையை நேராக நீட்டு என்று அதிகாரமும் கனிவும் கலந்த குரலில் கட்டளையிட்டார். இயேசுவின் வார்த்தையை கேட்டு அந்த நோயாளி தன் கையை நீட்டிய அந்த உன்னத வினாடியில் அங்கே ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது. அவனது காய்ந்த கைக்குள் இரத்த ஓட்டம் பாய்ந்து நரம்புகள் உயிர் பெற்று அதுவரை அவனை ஆட்டிப்படைத்த நோயெல்லாம் முற்றிலும் நீங்கி அவனது மற்றொரு கையைப் போலவே அதுவும் முழுமையான சுகம் பெற்றது. இதை கண்டு அங்கிருந்த பரிசேயர்கள் கடும் கோபமுற்றனர். இயேசுவின் அற்புதத்தைக் கண்டு மகிழ்வதற்கு பதிலாக, ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்ற புனிதமான சட்டத்தை மீறி நீர் இந்த செயலை செய்தது எந்த விதத்தில் நியாயமாகும் என்று இயேசுவிடம் புன்மனத்தோடு வாதாடினர். அவர்களின் குறுகிய எண்ணத்தை கண்ட இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு புரியும் வண்ணம் ஓர் எளிய வாழ்வியல் உதாரணத்தை எடுத்துரைக்கத் தொடங்கினார். உங்களில் ஒருவனுடைய ஆட்டுக்குட்டியோ அல்லது மாடோ தற்செயலாக வழிதப்பி இந்த ஓய்வு நாளில் ஓர் ஆழமான குழியில் வீழ்ந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓய்வு நாள் என்று பேசாமல் வீட்டிற்கு போய்விடுவீர்களா, அல்லது உடனே அதை குழியிலிருந்து தூக்கி காப்பாற்றுவீர்களா என்று வினவினார். மேலும் தொடர்ந்து, உங்கள் சொந்த லாபத்திற்காக ஒரு விலங்கு குழியில் விழுந்தால் அதை ஓய்வு நாளிலும் தூக்கி காப்பாற்றும் நீங்கள், இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் அந்த ஆட்டை விட பன்மடங்கு உயர்ந்தவன் அல்லவா? அப்படி இருக்க இவனது துன்பத்தை நீக்குவது எப்படி பாவமாகும் என்று கேட்டு அவர்களின் வாய்களை அடைத்தார். மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட சடங்குகளும் விதிகளும் மனிதர்களின் நன்மைக்காகவே அன்றி மனிதர்களை துன்புறுத்துவதற்காக அல்ல என்ற உன்னத உண்மையை இயேசுவின் இந்த போதனை நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது. இவ்வாறு ஓய்வு நாளிலும் துணிச்சலோடு புதுமை செய்து சடங்குகளை தாண்டிய அன்பு நெறியை உலகிற்கு போதித்த பின்னர் மீட்பராகிய இயேசுநாதர் உலக மக்கள் அனைவரும் உண்மையான ஆன்மீக சுதந்திரத்தை பெற்று வாழும் பொருட்டு தனது நற்செய்தி பயணத்தை அடுத்தடுத்த இடங்களை நோக்கி முன்னெடுத்தார்.

0: செய்திகள். இசை மனித இதயங்களை இறைவனை நோக்கி உயர்த்தும் ஒரு அருட்கொடை என்றும், அது பல்வேறு குரல்களை இசை ஒற்றுமையில் ஒன்றிணைத்து அமைதி, சகோதரத்துவம் மற்றும் ஒத்துழைப்பு நிறைந்த உலகை உருவாக்கும் ஆற்றல் கொண்டது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். July 29 புதனன்று காஸ்தல் கந்தோல்போவில் உள்ள திருத்தந்தையரின் தோட்டத்தில் அமைந்துள்ள போர்கோ லவ்தாதோ சி மையத்தில் இடம்பெற்ற அமைதியின் புகழ்பாடல் என்ற ஜப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, விண்ணக ஒற்றுமை இறைவனை தியானிப்பதிலிருந்து பிறக்கிறது என்றும், இசையின் அழகு மனிதரை அழகின் முழுமையான ஆதாரமாகிய இறைவனை சந்திக்க அழைக்கிறது என்றும் கூறினார். புனித பிரான்சிஸ் அசிசியின் மறைவின் 800 நினைவு விழாவை ஒட்டி ஆண்ட்ரியா ஸ்போர்செல்லி அறக்கட்டளை இணைந்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. உலக புகழ்பெற்ற பாடகர் ஆண்ட்ரியா போர்செல்லி மற்றும் உகாண்டா, புனித பூமி, இத்தாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 164 சிறார்கள் மற்றும் இளைஞர்களை கொண்ட ABF வாய்ஸ் ஸ்கொயர் குழுவினருடன் கலந்து கொண்ட திருத்தந்தை, இளைஞர்கள் தங்களுக்கு கடவுள் வழங்கிய திறமைகளை வளர்த்து கொண்டு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தமும் மகிழ்ச்சியும் ஆண்டவரிடம்தான் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் இளைஞர்கள் அவர்களது குடும்பங்கள் மற்றும் நாடுகளுக்காக தொடர்ந்து இறைவேண்டல் செய்வதாக உறுதியளித்த திருத்தந்தை, வன்முறையால் பாதிக்கப்பட்ட உலக நாடுகளில் அமைதி நிலவ சிறப்பு இறைவேண்டலும் மேற்கொண்டார்.
1: கடந்த June 15 சீனாவில் உள்ள மங்கோலியா தன்னாட்சி மாநிலத்தில் அமைந்துள்ள பாமிங் மறை மாவட்டத்தின் துணை ஆயராக அருள்பணி பிரான்சிஸ் சேவியர் துவான் யோங்குன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். திருப்பிடத்திற்கும் சீன மக்கள் குடியரசுக்கும் இடையிலான இடைக்கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திருத்தந்தை 14 லியோ அவர்களால் இந்நியமனம் வழங்கப்பட்டது. கடந்த July 29 பாமிங் நகரில் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட ஆயர் யோங்குன் அவர்கள் 1980 December 6 உள்மங்கோலி ஹாங்ஜின் ஹவுகி பகுதியில் பிறந்தார். 2000 to 2007 வரை ஹெபை இறையியல் கல்லூரியில் கல்வி பயின்ற அவர் பின்னர் 2008 to 2013 வரை பெய்ஜிங் பல்கலைக்கழகம் மற்றும் பெய்ஜிங் அயல் மொழிகள் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி மேற்கொண்டார். 2011 January 1 பாமிங் மறை மாவட்டத்திற்காக அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட அவர் 2013 to 2016 வரை தைவானில் உள்ள ஃபூஜென் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் தனது மேற்படிப்பை தொடர்ந்தார். தாய் மறை மாவட்டத்திற்கு திரும்பிய பின்னர் 2016 to 2020 வரை மறை மாவட்ட உருவாக்க மையத்தின் இயக்குநராக பணியாற்றினார்.
0: மனித மாண்பையும் பொது நலனையும் மையமாக கொண்ட நிலையான நகரங்களை உருவாக்க வீடற்றோர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை அரசுகள் முதன்மை பணியாக கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் அவையில் திருப்பீடத்தின் நிரந்தர பார்வையாளர் குழு வலியுறுத்தியுள்ளது. புதிய நகரப்புற செயல் திட்டத்தின் 10 நிறைவை ஒட்டி நியூயார்க் நகரில் நடைபெற்ற 2026 ஐக்கிய நாடு உயர்மட்ட கூட்டத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில், வீடு என்பது வணிக பொருளாகவோ நிதி சொத்தாகவோ கருதப்படக்கூடாது, அது ஒவ்வொரு மனிதருக்கும் உரிய அடிப்படை மனித உரிமை என திருப்பீடம் வலியுறுத்தியுள்ளது. வீடற்ற நிலை, பாதுகாப்பு நிலைத்தன்மை, வீடற்ற நிலை, பாதுகாப்பு நிலைத்தன்மை, தனி உரிமை மற்றும் சமூகத்தில் சேர்ந்திருக்கும் உணர்வை மனிதர்களிடமிருந்து பறிப்பதோடு பல அடிப்படை மனித உரிமைகளையும் மறுத்து குடும்பங்களை வறுமை மற்றும் புறக்கணிப்பின் சுழற்சிக்குள் தள்ளுகிறது என்றும் அந்த அறிக்கை கவலை தெரிவித்துள்ளது. திருத்தந்தை அவர்களின் மகத்தான மானுடம் திருமடலை மேற்கொள் காட்டிய திருப்பீடம் உண்மையான வளர்ச்சி மனிதரை மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மலிவு விலையில் தரமான வீடுகள், ஒருங்கிணைந்த சமூக சேவைகள் மற்றும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, மனநல பிரச்சினைகள், போதை பழக்கம், குடும்ப சீர்குலைவு, இடம்பெயர்வு, போர் மற்றும் மோதல்கள் போன்ற வீடற்ற நிலைக்கான அடிப்படை காரணங்களை நீக்கும் கொள்கைகளில் அரசுகள் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் திருப்பீடம் கேட்டுக்கொண்டுள்ளது.
1: சிலுவையின் வெளிப்படையான தோல்வியை கிறிஸ்துவின் உயிர்ப்பு வெற்றியாக மாற்றியதன் மூலம் கிறிஸ்துவின் உயிர்ப்பே மனித துன்பங்களுக்கு கடவுளின் உச்சகட்ட பதில் என்று நியூசிலாந்திற்கான திருத்தந்தையின் அரசு தூதரும் பசிபிக் பகுதிக்கான திருத்தந்தையின் பிரதிநிதியுமான பேராயர் காபோர் பின்டர் அவர்கள் கூறினார். 2 போரின் போது ஜப்பானிய ஆக்கிரமிப்பில் இருந்து குவாம் விடுதலை பெற்றதன் 82 நிறைவையொட்டி July 21 ஹகத்னாவில் அமைந்துள்ள டல்ஸ் நோம்ப்ரே டி மரியா பெருங்கோவிலில் திருப்பலி நிறைவேற்றிய போது பேராயர் காபோர் பின்டர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அகானா உயர்மறை மாவட்ட பேராயர் ரியான் பி ஜிமினஸ் மற்றும் அங்குள்ள அருள் பணியாளர்களுடன் இணைந்து திருப்பலியை நிறைவேற்றிய பேராயர் காபோர் பின்டர் அவர்கள் குவாம் மக்களுக்காகவும் குறிப்பாக 2 துயர அனுபவங்களையும் நினைவுகளையும் இன்னும் சுமந்து வாழும் போரில் உயிர் பிழைத்தவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் திருத்தந்தை 14 லியோ அவர்களின் ஆன்மீக நெருக்கத்தையும் இறைவேண்டல்களையும் தெரிவித்தார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.